சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சத்தரி சதல சஜ்ஜனு சதலு சஜ்ஜனி சதிமி சஜ்ஜனு சரித சனத்த